இலகில் ஆக்டோபர் தேர்ட் சாக் சௌகியான அசனில் ஆட்சி ஆகும் என்ன பூமி பிவல்லே பேனிக் பட்டா சில லவிகையான அப்படின்னு கிவல்ல மீட் அம்மா கச்சம் மியூனிட் சான் ஆட்டம்மா அழுத்தலு துங்க சுலா மிகிச்சி டு சாயக் சமின்